ஸ்ரீ அலக்புரிஷா மாதேவகி, தேபுரிஷா மாதேவகி, ஸ்ரீ தீப் நாராயண பகவான் கி, ஹிந்து தர்ம சம்ராட் மாதவானந்தி பகவான் கி, விஸ்வகுரு மகாமண்டலேஸ்வர் யோகிராஜ் பரம்பிதா பரமேஸ்வர் பரம் பூஜ்ய ஸ்ரீ சத்குரு தேவ கி, புண்ணியானந்த பாரதிஜி மகாராஜ் கி, சத்ய சனாதன தர்ம கி. Salutation to Alakpuriji Siddh Peeth Parampara. My adoration, Vishwa Guruji's holy lotus feet. Respected all the divine sannyasis, all spiritual seekers, aspirants, yoga and daily life followers as well, the fellowship organizer and all